0: லீலாவின் சவசு துணாயி ஹத்துலிஹை.
1: www.livefm.lk ஹித பீனவன ராசா.
2: Live FM.

0: இஸ்ரேலாவின் பாந்திருந்து கை
1: FM
0: www.liveFM.lk. Hit the pin of an